நானுக்கு கட்டு காட்டு காட்டியே கோ வர்த்ததா சபது மரே பரகாத்து நானுக்கு.